0: திரு சிதுவிலி சிதுவாங்கர்ணா
1: சத்யாங்க பல ராத்ரி ஹத்தட அனுக்கிரகய என்ன.

சுனாவியாய் ஏக்கரம் சுனாவியாய் துனர் Supreme Radio. Supreme Radio. Supreme Radio.

0: சுனவே ஐதுன சுப்ரீம் ரேடியோ
1: சுப்ரீம் ரேடியோ ஆசை திலே கொளவே பலே கொடனா